ஜானுக்கை மாலுமில்லையா. காடை கிடானுக்கை தோடனு ஹார சுபாத்ரிஹி சக்கச்சாரலுவையா. சேவ் ஸ்ரீ சவ் கௌசரி நாயக்கு ஜாஜிக்கனேக் சுவேக் திவையா. தானவ தேவ பிரேந்திர சாச்சரி புகுது பவேக் பவான் ஜப்பெங்கே. ஜீ விஜிதே ஜலமே தலமே பலஹி பலமே சவ் தாவ் தப்பெங்கே. पुन प्रतापन बाढ़ जय तुन पापन कै बो पुंज खपेंगे. सास मुह प्रसन्न फिर जग सत्र सब लोग चपेंगे.